கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ? அட மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ? எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியில் சோர்வோமோ? அட விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே, என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ! தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சாத்தியமாகுமன்றோ? முன்னை முனிவர் உரைத்த மறைபொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 4EB வானொலியின் தமிழ் ஒலி 98.1 பண்பலை. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் இணைந்திருக்க போவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.

நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படிங்கிறது இந்த தலைப்புலேயே உங்களுக்கு நேயர்களுக்கு புரிஞ்சிடும். தனி ஒருவன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு. தனி ஒருவன்னா இப்போ சமீபத்தில் திரு ஜெயம் ரவி அவர்களும் அரவிந்த் சாமி அவர்களும் நடித்த திரைப்படம் இல்லை. தனி ஒருவன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பெரிய சமூகத்தின் வெளிப்பாடு தானே. ஒரு நம்ம இப்போ வெளிநாட்டு சூழலில் வாழ்கிறோன்னா நம்மளுக்கு பின்னாடி நம்மளுடைய மரபு நம்மளுடைய தொன்மம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம நாட்டிலே இருக்கும் போதும் கூட நம்மளுக்கு பின்னாடி ஒரு சூழல் இருக்கும்ல. அங்கே நம்ம தனித்துவமாக தெரியாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் அங்கே வாழும்போதும் நம்மளுடைய குடும்ப மரபுன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அதுபோல் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்பும் நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடி வேறுபடுதானே செய்யுது. அப்போ ஒவ்வொருத்தனும் ஒரு வகையில் தனித்துவமானவர்கள் தான். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு வகையில் தனித்துவமானவர்கள் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பு இந்த நிகழ்ச்சி. ஒரு தனி மனிதனால் மட்டுமே பெரிய புரட்சிகள் வெடித்திருக்கு, ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுக்கெல்லாம் முதல் அடி எடுத்து வச்சது ஒரு தனி மனிதனாக தான் இருக்கும். சில சமயங்களில் அந்த ஒரு குழுவாக சேர்ந்து அந்த முடிவு எடுப்பாங்க, முன் அகர்வை செய்வாங்க. இருந்தாலும் அந்த குழுவுக்குள்ளேயும் ஒரு மனிதன் இருந்தால் அந்த எண்ணம் தோன்றும். ஒருமித்த கருத்து உடையவர்கள் அந்த குழுக்கள் இருக்கிறனால அந்த எண்ணம் இன்னும் வலுப்பெற்று முன்னகரும். அது மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது. அங்கே எல்லாத்துலேயுமே ஒரு தனி மனிதனுடைய ஒரு சிந்தனை தான் அங்கே உந்துதலாக இருக்குது, ஒரு துவக்க புள்ளியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அப்படி தனி மனிதர்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கல்வித்தரம், சமூக செல்வாக்கு, பொருளாதாரம் இதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் ஒரு காரணியாக, ஒரு நிர்ணயிக்கும் சக்தியாக ஒரு தனி மனிதனுக்கு இருந்ததே கிடையாது. அது வந்து எந்த மனிதன்ட்டையும் வந்து ஒரு மனிதனுடைய பயனுள்ள வாழ்க்கை தான் அந்த வெற்றியோ அல்லது அந்த அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் மூல முதற் காரணமாக இருக்கும். அவருடைய மனிதனுடைய பயனுள்ள வாழ்க்கை முறை அல்லது அவர் அதான் சொன்னப்போ அவங்களுடைய விழுமியங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு வந்து இந்த கல்வி இல்லாதது அல்லது சமூக செல்வாக்கு இல்லாததெல்லாம் ஒரு சவாலாக, ஒரு தடையாக என்றைக்குமே இருந்ததே கிடையாது. ஆண்டாண்டு காலமாக இந்த பூமியில் வாழ்ந்து சாதித்தவர்களுடைய பட்டியல் எடுத்து பார்க்கும், அவங்களுக்கு இது எதுவுமே வந்து தடையாக இருந்ததில்லை. அவங்க அதெல்லாம் மீறி தான், இன்னும் சொல்லப்போனால் அது இருக்கும்போது தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, சக்ஸஸ் இஸ் நாட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், இட் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருபோதும் சவால்கள் தடங்கல்கள் இல்லாத போது வெற்றிகள் வந்ததே கிடையாது. எப்பயுமே அந்த வெற்றிங்கிறது சவாலை மீறி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுபோல் இந்த தனி மனிதர்கள் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறவங்களும் இது மாதிரி சவால்களை மீறி தான் அவங்க வந்து அந்த சாதனைகளை படைத்திருக்காங்க. மனித குலம் வந்து இன்று பெரிய ஒரு எண்ணமாக பெரும்பான்மையான மனித குலத்திற்கு அல்லது குறைந்தபட்சம் இந்த முற்போக்கு அதாவது முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பகுதிக்காவது கல்வி, பொருளாதாரம், பட்டம், பதவி, புகழ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து மூல அர்த்தமே இது தான் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. அந்த அதுதான் அவங்களுடைய வெற்றியை பெற்றுத்தரும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆயுள் முழுவதும் அதுக்காக உழைத்து பாடுபட்டு கடைசியில் அந்த வெற்றியின் உண்மையான சூட்சுமத்தை புரிஞ்சுக்காமலே கூட அவங்க போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் எளிமையான முறையில் ஒரு தனி மனிதன் எப்படி சாதிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு நல்ல இனிமையான பாடலோடு தொடங்கி நம்ம வந்து அந்த தொகுப்புகளுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி.

நல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நான் வந்து நிகழ்ச்சியோடைய சுருக்கத்தை சொல்லியிருந்தேன், எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும் ஒரு எளிய மனிதன், ஒரு சாதாரண மனிதன் நம்ம நினைப்போம் இல்லையா, ஒரு காமன் மேன், ஒரு குடிசைவாசி அல்லது ஒரு எளிமையான ஒரு இல்லறத்தான் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவனோட வாழ்க்கை வந்து முழு அர்த்தமும் வந்து இலகுவாக இருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. ரொம்ப எளிமையாக இருக்கும், இலகுவான உதாரணங்களோடு அதை நம்ம பார்க்க முடியும். மனிதன் தன் வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு அவன் மிகப்பெரிய பிரயத்தனம் எடுக்கிறான், மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறான், விளம்பரப்படுத்திக்க பார்க்குறான். இதுக்கெல்லாம் மத்தியில் எந்த ஒரு விளம்பரமும் ஒரு அடையாளமோ அந்த அடையாளத்தை குறித்து தேடுதலோ இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை மிக எளிமையாக வாழ்ந்து மிக முக்கியமான சாதனைகளை படைத்து அதில் ரொம்ப ஆழமாக முத்திரை பதித்தவங்க சில சாமானியர்கள் இருக்காங்க. உலகிற்கே வந்து பாடம் சொல்லும் வகையில் வந்து பூமியில் வாழும் ஜீவராசிகள் வந்து சிலது வந்து நம்மளுக்கு எளிமையாக ஒரு பாடத்தை சொல்லிட்டு போயிரு. ஒரு சாதாரண உயிர் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை வந்து ஒரு மனிதனுக்கு புரிய வச்சிட முடியும். ஒரு சாதாரண ஒரு சிட்டுக்குருவியோ அல்லது ஒரு ஆமையோ அல்லது ஒரு தூக்கணாங்குருவி வந்து மனிதனுக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த உயிர்கள் சாதாரணமாக தானே, எளிமையாக தானே வாழுது. ஒரு எந்த ஒரு ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு எளிமைக்கே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து நிற்கும் வாழ்க்கையில் அதுபோல் அவ்வளோ எளிமையான மனிதர்கள் சிலர் வந்து மிக ஆழமான சாதனையை செஞ்சுட்டு போகிறாங்க. இவங்க வந்து யாரும் வந்து பாடசாலையில் போய் கல்வி படித்து பெரிய பட்டம் பெற்று சாதித்தவங்கலாம் கிடையாது. அவங்க வந்து உண்மையாக எளிமையாக வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து எந்த பட்டமோ கலைமாமணி இல்லை பத்மஸ்ரீ அந்த மாதிரிலாம் விருதுக்கோ அவங்க எதுக்குமே வந்து அவங்களுடைய செயல்களை செஞ்சதும் கிடையாது. இது மாதிரியான சாதாரண மக்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையான உழைப்பினால தான் அந்த உலகம் வந்து இன்னும் செழுமையாக முன்னகர்ந்து போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அதில் வந்து இந்த நீண்ட பீடிகையெல்லாம் எதுக்குன்னா இந்த பின்னாடி வரப்போகிற மனிதர்களுடைய சாதனைகளை சொல்லும்போது அவங்க ரொம்ப சாமானியர்கள், ரொம்ப சாதாரணமானவர்கள்னு சொல்லும்போது அவங்களால இவ்வளோ பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்க முடியும்னு நம்மளுக்கு ஒரு பெரிய மலைப்பே வரும். அதனால தான் இந்த பீடிகையெல்லாம் போட்டு சொல்கிறேன். கால ஓட்டத்தில் வந்து இயற்கையவே வந்து மனிதன் தான் கட்டுப்படுத்துகிறாங்கிற எண்ணம் இப்போ நிறைய மனிதர்களுக்கு வந்துருச்சு. அவங்க நம்புகிறாங்க அது உண்மையிலேயே மனிதன் வந்து இயற்கையே நம்ம கட்டுப்படுத்துகிறோங்கிற ஒரு பெரிய, இதை விட ஒரு பொய் இருக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு மாயையை மனிதன் நம்பிட்டுருக்கிறான். அந்த இந்த மாதிரியான கால சூழல்லையும் மிக எளிமையாக இயற்கையோடு இசைந்த வாழ்வு கொண்ட சில மனிதர்கள் வந்து மிக அபாரமான செயல்களை மிக சாதாரணமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு மனிதரை சொல்கிறதா இருந்தால் வந்து யாதேவ் பாயங் அப்படிங்கிறவர். இந்த யாதேவ் பாயங் வந்து அவருடைய செயலை பார்க்குறோம். இப்போ பார்க்கணுன்னா ஜீவகாருண்யத்தில் வந்து ஆரம்பித்த ஒரு இளைஞன் வந்து அவருடைய பயணம் எப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக விரிவடையுங்கிறது இந்தியாவில் அந்த செயலை பார்க்க முடியும். நம்மளால் இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து 1979 ஏற்பட்ட வெள்ளத்தில் அடிச்சுட்டு அப்படியே செல்லப்படுது. நிறைய பாம்புகள் வந்து அந்த வெள்ளத்தில் பயங்கரமாக அப்படியே அடித்து கொண்டு போகுது. பிரம்மபுத்திரா நதியில் கொண்டு போய் அந்த மணலில் அப்படியே தூக்கி வீசுது. அந்த தண்ணி வந்து அத்தனை பாம்புகளையும் கொண்டு வந்து அப்படியே அந்த படுகையில், அதாவது நதியின் மணல் படுகை இருக்கும் இல்லையா, அங்கே வீசிட்டு போகுது. வெள்ளம் வடிஞ்ச பிறகு என்ன ஆகுது, நிழலற்ற அந்த மணல் இருக்கு இல்லைங்களா, அங்கே எங்கேயும் சுற்றி நிழல் கிடையாது. அந்த நிழலற்ற மணலில் வந்து அந்த மணல் திட்டோட வெப்பம் தாங்க முடியாமல் அந்த பாம்புகள்லாம் கருகி அங்கே சாகுது. அந்த இறந்து கிடக்கிற அந்த நூற்றுக்கணக்க லட்சக்கணக்கான பாம்பை பார்க்குறாரு ஒருத்தர். எந்த விதமான தாவரங்களும் வளரும் அந்த சாத்தியமே கிடையாது அந்த மணற்பரப்பில். ஏன்னா அதனால தான் அது காஞ்சி கிடக்குது. அந்த மணல் வடிஞ்சு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த மணல் காஞ்சிருது. எந்த தாவரங்களுமே அங்கே வளர முடியாதுங்கனால தான் அங்கே ஒரு நிழல் கொடுக்கறது கூட ஒரு மரம் இல்லை. அந்த இடத்துல இந்த இளைஞன் அதை பார்க்குறாரு. இந்த பாம்புகள்லாம் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே எந்த மரமும் வளர சாத்தியமே அற்ற அந்த மணற்பரப்பை ஒரு சோலையாக மாற்றுறாரு இந்த நபர். அவருக்கு வந்து பெரிய லட்சிய நோக்கம்லாம் இல்லை. அவர் அந்த பாம்பு அந்த துடி துடிச்சு சாகுது, அத்தனை பாம்பு கருகி கிடக்கிறத பார்த்தோன்னா அந்த மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது. அவர் அதை பார்த்தோன்னா அவரே அதை ஆரம்பிக்கிறார். ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான அஸ்திவாரம் அன்னைக்கு தான் விதையிடப்படுது. அவருக்கு அது தெரியாது. வனத்துறை அதிகாரிகள்லாம் வந்து ஆலோசனை அதெல்லாம் எதுவும் அவர் கேட்கல, ஆரம்பிச்சிடுறாரு. மூங்கில் பற்றைகளை வந்து அந்த இடத்துல நட்டு வைக்கிறார், வளர்க்க ஆரம்பிக்கிறார். மூங்கில் பற்றைகள் வந்து மெதுவாக அந்த இடத்துல வளருது. எதுவுமே வளராத மண்ணு தான் அந்த, அதை மட்டும் அவர் பண்ணுறாரு. யார் அந்த பாயங் அவர் பண்ணுறாரு. சிறிது சிறிதாக அந்த மணலில் வந்து அது வளப்படுத்துகிறார். அந்த மூங்கில் வந்து அந்த மண்ணை மெதுவாக வளப்படுத்துது. ஏறத்தாழ 1360 ஏக்கர் நிலப்பரப்பு அது.
தனி மனிதனாக ஒரு காட்டையே உருவாக்குறாரு இந்த யாதேவ் பாயேங் அப்படிங்கிற மனிதர். இத்தனைக்கும் அவர் வந்து அக்காட்டிலேயே அமைக்கப்பட்ட ஒரு குடில் அவரே அமைச்சுக்கிட்டு மின்சாரம் குடிநீர் எந்த வசதியும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அங்கே வாழ்ந்துட்டு ஆடு மாடுகள்லாம் அங்கே வருது, மெதுவாக அந்த விலங்குகள்லாம் வர ஆரம்பிக்குது, வரும்போது ஆடு மாடுகளை வளர்க்குறாரு. அந்த பாலில் வர விற்பனையில் வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு அவர் அவர் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளோடு அங்கேயே வாழ்ந்துட்டு வர்றார். தனது 16வது வயதில் ஆரம்பித்த இந்த செயலை வந்து தொடர்ந்து 30 வருடங்கள் இதே காட்டில் இந்த காட்டையே உருவாக்கி அவருடைய மொத்த வாழ்க்கையை அதுக்காகவே செலவு செஞ்சு தனது பணி அனைத்தையும் அங்கேயே அவர் செலவு பண்ணிகிட்ருக்கார். ஆனால் இத்தோடு அவர் முடிக்கலை. இன்னும் 30 வருஷம் இது போன்ற இன்னும் ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அவர் வந்து 2008 இங்கே இந்த மொத்த இதுக்கும் வந்து அந்த வனத்துறைக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி தராரு. அந்த ஒரு தனி நபர் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்குறாங்க 2008 வந்து. இல்லை மணிக்கணும், 2008 வந்து காடொன்றிலிருந்து இடம்பெயர்ந்த 115 யானைகளை தேடி ஒரு அதிகாரிகள் ஒரு படை வருது. ஏன்னா 115 யானைகள் திடீர்னு ஒரு காட்டிலேருந்து காணோன்னா அது பெரிய நேஷ்னல் நியூஸு. அதை தேடி வர்றாங்க அதிகாரிகள் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க பதிவுலேயே இல்லாத ஒரு பெரிய காட்டுக்கு அந்த யானைகள் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அந்த பதிவில் இந்த காடே இல்லை, அது இவர் உருவாக்குனது. இவர் உருவாக்குன காட்டுக்கு யானைகள் வருது, 115 யானைகள் இடம்பெயர்ந்து இந்த காட்டுக்கு வருது. அந்த யானையை தேடி வரும்போது அந்த அதிகாரிகள் வந்து பதிவிலேயே இல்லாத ஒரு மாபெரும் காட்டை கண்டு வியந்து போகிறாங்க. மரங்களை வளரும் அந்த சாத்தியமே இல்லாத அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கி வந்து தேக்கு, அகில், சந்தனம், கருங்கலி, ஆச்சு இந்த மாதிரியான எல்லா மரங்களும் இருக்குது. கூடுதலாக யானை வந்ததுன்னு சொல்கிறாங்களே, யானை வந்து ஒரு வளத்தின் குறியீடு. யானை வந்தபோதே அங்கே வந்து சிறுத்தை வந்துடுது, மான்கள் வந்துடுது, எருதுகள் வந்துடுது, இதெல்லாம் உள்ளடங்கி ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் அந்த காட்டில் வாழ ஆரம்பிக்குது. சுமார் 30 வருடங்கள் எந்தவித பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு நன்றி பலனும் எதிர்பார்க்காம, எந்த விதமான உந்துதலும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. பொருளாதார வகையிலையும் சரி, ரொம்ப எளிய மனிதன் தான் அவர். அந்த பின்னணியில் இருந்தும் இவர் வந்து செஞ்ச சாதனைங்கிறது இருக்கு இல்லையா, அது மனித குலமே அவருக்கு வந்து தலை வணங்க வேண்டிய ஒரு சாதனை. ஒரு காட்டை ஒரு மனிதன் உருவாக்கியிருக்காங்கிறது இந்த மனித குலமே திரும்பி பார்க்க வேண்டிய நிதர்சனம் இவர் செஞ்சு காமிச்சது. ஆனால் ரொம்ப எளிமையான துவக்கம் தான் இவரது சேவையை வந்து, இவர் செஞ்சது சேவைன்னு சொல்ல முடியாது, இது அது அதை விட பெரிய சொல் வேணும் அதுக்கு. அதை கௌரவப்படுத்துகிற மாதிரி இந்திய அரசு வந்து 2015 வந்து இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து இந்திய அரசு கௌரவப்பட்டுச்சுன்னு சொன்னால் சொல்லிக்கலாம். இந்த மனிதன், இந்த சாதாரண எளிய மனிதன், 1360 ஏக்கரில் ஒரு காட்டை எதுவுமே உருவாகாதுன்னு சொன்ன நிலத்தில் பாம்புகள் இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னா ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது பாருங்கள். அது அந்த நொடி, அது ஒரு மகத்தான நொடி. அது ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானியனை மிகப்பெரிய ஒரு ஆற்றலுக்கு உருவாக்கக்கூடிய நொடி அந்த தருணம். அது அவருக்கு நிகழ்ந்தது, அதை அவர் பின்தொடர்ந்தார். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும், ஆனால் திரும்பவும் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுவோம். நம்மளே ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு வந்துடுவோம். அப்படி வராமல் அந்த மனிதன் அவருக்குள்ளே இருந்த உண்மையான அந்த அழைப்புக்கு செவி சாய்த்து இங்கே நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் முயற்சி எடுக்கிறார். முதல்ல மூங்கில் நடுறார், அப்புறம் காடுகள் மரங்கள் வைக்கிறார், அப்புறமா அது ஒரு காடாக வளருது, அப்புறம் விலங்குகள், வனத்திற்குரியான எல்லா அடையாளங்களும் வந்து சேர்ந்து ஒரு யானையும் வந்து சேர்ந்தது, 115 யானைகள் வந்துடுது. இப்படி ஒரு காட்டையே ஒரு தனி மனிதன் உருவாக்கியிருக்காருங்கிறது, இது அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்கிற சொல்கிறது உண்மையிலே சொன்னது போல் பத்மஸ்ரீ கொடுத்து இந்திய அரசு தன்னைத்தானே கௌரவிச்சுக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த யாதேவ் பாயேங் அப்படிங்கிற இந்த தலை சிறந்த மனிதன் ஒரு தனி மனிதன் தான். அவர் செய்த முயற்சிக்கு நான் சொன்னது போல் மனித குலம் அந்த ஒரு நபருக்கு, அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வுக்கு நம்ம 1000 முறை நன்றி சொன்னாலும் காணாது. சரி, நம்ம வந்து இன்னொரு நல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் ஒரு தனி மனிதனை பற்றி பேசுவோம்.

நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி யாதேவ் பாயேங் அப்படிங்கிற ஒரு மகத்தான மனிதரை பற்றி பேசணும். ஒரு தனி மனிதனாக இருந்து காட்டையே உருவாக்கியிருக்கார். ஒரு காடு என்பது பல சங்கிலித்தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயம், மாபெரும் அதிசயம் அது. அதில் ஒரு காடுங்கிறதுல அத்தனை வனவிலங்குகள் வரும், அதன் மூலமாக அவ்வளவு இயற்கை வளங்கள் வரும், மண் உரம் பெறும், வானத்திலிருந்து அந்த மேகங்களில் வர நீர், அந்த மழை சரியாக வரும், பருவமழைக்கான வாய்ப்புகளாவது வரும். நம்மாழ்வார் ஐயா சொல்கிறாரு, 1985 அப்புறமா தமிழ்நாட்டுக்கு பருவமழையே கிடையாது. ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அவ்வளோ உயரமான மலைகளில் அதற்கும் உயரமான மரங்கள் இருந்தது. அப்போது அரபிக்கடலேருந்து வர மேகங்களை அது வடிகட்டி மரங்கள் அந்த நீரை உள்ளே இழுத்துரும். அங்கே மழை பெய்யும் போது மரங்களில் பட்டு விளை அந்த அதோடைய கிளைகளில் பட்டு தண்டில் பட்டு வேரில் பட்டு வந்து பூமியில் விழுகும் போது அந்த ஏற்கனவே இலையெல்லாம் அங்கே கொட்டியிருக்கும். அது வந்து அப்படியே மெத்த மாதிரி அந்த தண்ணியை வாங்கின்னு அதனால தான் மழை காலம் முடிஞ்சோடனே ஆறில் தண்ணி ஓடும். அதை தான் மக்கள் பயன்படுத்திக்குவாங்க. அதை தான் பருவமழைங்கிறது. அந்த மரத்தை பூரா வெட்டி நல்ல மரமாக இருக்குன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மலை மொட்டையாக இருக்குங்கிறனால அவங்களுக்கு இங்கிலாந்தில் இருந்த வாழ்க்கை போலயே இந்தியாவிலையும் வேணுங்கிறதுக்காக அங்கேயும் அந்த தேநீர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போல் தேயிலை பயிர் போட்டாங்க. அது டீ எஸ்டேட்டாக மாறிடுச்சு. அப்புறம் அது டீ எஸ்டேட் எங்கேருந்து மலையை மேகங்களை பிடிச்சி தண்ணியை கொண்டு வர்றது. அப்போவே பருவமழை போச்சு. இனிமேல் வர்றது பூரா உங்களுக்கு புயல் மழை தான்னு 1985 அவர் ஒரு நண்பர் சொன்னதாக நம்மாழ்வாரையா சொல்கிறார். அப்படி ஒரு காடு என்பது பல சங்கிலித்தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் அதிசயம். அப்படி ஒரு காட்டை ஒரு தனி மனிதன் உருவாக்கினார். அதை தான் நம்ம முந்தின தொகுப்பில் பார்த்தோம். இந்த தொகுப்பில் நம்ம வந்து இந்த பேர் அநேகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலுமராத்தா திம்மக்கா அப்படிங்கிற ஒரு அம்மா. இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து தங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை வந்து நிறைய பேர் வந்து சாதனைகளாக பார்க்கும் மன உறுதி இருக்கும். சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இறைவன் வந்து ஒரு கதவை மூடினார்னா இன்னொரு வாசலை திறப்பாருங்கிற ஒரு பொன்மொழி உண்டு. அதை நிறைய பேர் வந்து வாசகமாக மட்டும் நினச்சிக்குவோம், ஆனால் அது உண்மை, 100% உண்மைங்கிறது சில வாழ்க்கை அனுபவங்கள் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வருது. ஒரு வாய்ப்பு மூடப்படும் போது அதற்கு பல மடங்கு நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய சாத்தியமான வாய்ப்பு இன்னொரு வாசல் திறக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அனுபவத்தில் புரிய வரும். அதாவது நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றின்னு பாரதி சொன்ன அந்த நெஞ்சில் உரம் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த சவாலாக இருந்தாலும் அவங்க மீறி எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதாவது இந்த பெண்மணி சொல்லும் போது தனது 25 வருட கால திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு பெண்மணி எவ்வளவு தூரம் வசைப்பாடி இருப்பாங்க, ஒரு மனநிலைக்கு அவங்க உள்ளாயிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஊர்களில் சில சொற்கள் வந்து ஒரு பெண்ணை குறித்து ஒரு சொல் பிரயோகப்படுத்தப்படுமோ பார்த்திங்கன்னா அந்த சொல்லுக்கு இணையான ஆண்பால் சொல்லே இருக்காது. அந்த சொல் அந்த பெண்ணை அவ்வளோ காயப்படுத்தும். இதெல்லாம் ஒரு கிராமங்களில் கிராமப்புறத்தில் வாழ்ந்த அந்த பெண் வந்து 25 வருடமாக தனக்கு குழந்தை இல்லைங்கும் போது அந்த மனநிலை எல்லாத்தையும் அவங்க தாண்டி சமூகத்தில் அவங்க எதிர்நோக்கும் பிரச்சனைகளை எத்தனையோ பாதகங்கள் இருக்குது, அதற்கு எல்லாத்துக்கும் மீறி அது எல்லாத்தையும் தாண்டி அதான் சொல்ல அந்த நெஞ்சில் உரம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தாண்ட வைக்கும். எதற்கும் அசராத அந்த திம்மக்கா அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களது கணவரும் அவங்களுமா சேர்ந்து பிள்ளைகளே இல்லை தங்களுக்கு, சரி அதனால் என்ன பிள்ளைகளாக மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தில் ஒரு நெடுஞ்சாலை இருக்குது. ஒரு சாதாரண விவசாயன் அவங்க வந்து தங்களது ஊரான ஹூக்குல் அப்படிங்கிற கிராமத்தில் அதிலிருந்து குடூர் வரையும் போகிற வீதியில் முழுசாக இரு பக்கங்கள்லையும் வந்து சுமார் 300 மரங்கள் நிழல் தர்றதுக்காக 300 மரங்களை நட்டு அதனை வந்து அவங்க குழந்தைகள் போல பராமரித்து வளர்க்குறாங்க. அன்னை தெரேசா அம்மாவை பற்றி ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, உனக்கு ஒரு குழந்தை ஒரு கரு ஊற்று இருந்தன்னா உனக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்கும், நீ கருணை ஊற்றுறதுனால நீ உலகத்துக்கே அம்மா. உனக்கு கரு ஊற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்திருப்ப, கருணை ஊற்றுறதுனால உலக குழந்தைகளுக்கே நீ தாயாயிட்ட, அதனால தான் உன் அன்னை தெரசான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வாசகம் உண்டு. அதுபோல் ஒரு குழந்தை பிறக்கலன்னு இந்த இரண்டு தம்பதியினர் வருத்தப்பட்டாங்க. 300 மரங்கள் அவங்களுக்கு குழந்தைகளாக இருக்குது. 300 மரங்கள்ங்கிறது அது எவ்வளோ பெரிய, நான் முன்னாடி சொன்னது போல் அது ஒரு சங்கிலி தொடர். ஒரு 300 மரங்கிறது அதோடைய விளைவு, அதோடைய தாக்கம் வந்து நம்ம கணக்கிடவே முடியாது. மலை அடிவாரத்தில் மலை அடிக்கடி பொய்த்து போகும் நிலையில் அந்த மரங்களுக்கு தேவையான நீர்
கொண்டு போய் எப்படி சேர்க்கறது, இவங்க இவங்க பாட்டுக்கு 300 கன்று நட்டுட்டாங்கன்னா கூட எப்படி கொண்டு போய் தண்ணி ஊற்றுறது? அப்போ அந்த நீர் வரத்துக்கு 3 அதாவது வாரத்துக்கு 3 வந்து பிற இடங்கள்லேருந்து கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டு இந்த நீரை இவங்களே தூக்கிட்டு போய், அதாவது இந்த 2 கொண்டு போய் அந்த நட்டு வச்சாங்களா அந்த மரத்துக்கு இவங்க போய் தண்ணி ஊற்றுறாங்க. இப்படி வந்து அந்த மரங்கள் ஆரோக்கியமாக வளர கொஞ்ச காலத்துக்கு அதுக்கான அந்த துணை கொடுக்கறதுக்கு அந்த கொஞ்சம் அந்த மரம் வந்து மண்ணில் வேர் ஊன்றி பிடிக்கணும், அது வரையும் கொஞ்சம் அதுக்கு இது பக்கவளமாக ஒரு குச்சியெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் சில செய்வாங்க, அதெல்லாம் இவங்களே செஞ்சுருக்காங்க. அத்தனைக்கும் அந்த 300 அந்த இவங்க வந்து தண்ணீர் விட்டு அதுக்கு வந்து கண்ணும் கருத்துமாக பக்கத்திலே இருந்து பார்த்து இந்த சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த 300 மரங்களை வளர்த்துருக்காங்க. பிபிசி நிறுவனத்தில் வந்து நிறுவனம் வந்து உலகில் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் அப்படின்னு பட்டியலிடும் போது இவங்களை வந்து அதில் பட்டியலில் சேர்க்குறாங்க. இல்லையா பின்ன 300 மரங்களை நட்டு எங்கேருந்தோ தண்ணியை தூக்கிட்டு வந்து அவங்களையும் இவங்களும் புருஷனும் சைக்கிளில் வந்து ஊற்றிட்டு போகிறதுன்னா இவங்களை சாதித்தவங்கள்னு சொல்லலைன்னா வேறு யாரை சொல்ல முடியும்? உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்மணிகளில் இவங்களை வந்து பட்டியலில் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பெயரில் இயங்கி வரும் அறக்கட்டளையின் மூலமாக இந்த மரம் நடும் அந்த திட்டம் வந்து ரொம்ப வியாபிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் வந்து பல்வேறு இளைஞர்கள் வந்து பங்கெடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதுதான் இந்த திம்மக்கா அம்மாவுடைய பெரிய சாதனை என்னென்னா இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தினது, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். அது ஒன்று பண்ணிட்டா போதும், அதுதான் மிக முக்கியமான வேலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இல்லை, அது ஒரு மிக முக்கியமான தேவை அது. அதாவது ஒரு வாசகம் ஒன்று உண்டு, இந்த உலகத்துக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு அதை அறிஞ்சு அதை கொடு இந்த உலகத்துக்கு அப்படின்னு ஒருத்த உங்ககிட்ட சொன்னான்னா அது அதை விட முட்டாள்தனமானது வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்றும் வியாபாரி கிடையாது. வியாபாரத்தில் தான் பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. மெக்டனால்ஸில் நீங்கள் போகிறீங்க, திடீர்னு நாளைக்கே உலகத்தில் இருக்க எல்லோரும் வெஜிடேரியனாக மாறிட்டாங்கன்னா மெக்டனால்ஸ் அப்படியே அவன் மெனுவை மாற்றிடுவான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடையாது, ஒரு எத்திக்ஸ், ஒரு வியூ, ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன கேட்கலோ அதை கொடுப்பேன், அவ்வளோதான். அது ஒரு வியாபாரியின் நோக்கம். நம்ம பூமியில் வந்திருக்கிறது வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை, வாழ்க்கை என்பதை வாழ்வதற்கு வந்திருக்கும். அப்போ மனிதர்கள் அந்த நோக்கில் வாழக்கூடாது இல்லை, வாழ்க்கையை அப்படி அணுகக்கூடாது இல்லை. இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதை கொடுக்காத. உன்னை எது உயிர்ப்போட கொண்டு வருதுன்னு பாரு, அதை செய்ய. உன்னை உயிர்ப்போட ஒரு செயல் கொண்டு வரும், ஏதோ ஒன்று, அது ஒரு சேவையாக இருக்கலாம், அதுக்காக பணம் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அதை செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு உயிர்ப்பை வரும், நம்ம ஒரு உயிர்ப்பை உணர்வோம். அதை செய்ய, ஏன்னா இந்த உலகத்துக்கு அதுதான் தேவை அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. டூ நாட் டூ வாட் த வேர்ல்ட் வாண்ட்ஸ், இன்ஸ்டட் டூ வாட் பிரிங்ஸ் யூ அலைவ், பிகாஸ் தட் இஸ் வாட் த வேர்ல்ட் வாண்ட்ஸ் because the world wants people who have come alive அப்படின்னு அந்த வாசகம் இருக்கும். Do not do what the world wants, instead do what brings you alive, because what the world wants is people who have come alive. திம்மக்கா அம்மா அப்படி தான், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள எது உயிர்ப்போட கொண்டு வரும், அவங்கள எது வந்து ஒரு உயிர்ப்பை உணர செய்யுங்கிறத செஞ்சாங்க. அவங்க பல இளைஞர்களை அதன் மூலமாக மனசில் ஆக்கிரமித்தாங்க. இதை தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் செஞ்சார். மரம் நட்டுறதை மட்டும் சொல்லலை, இன்ஸ்பயர் பண்ணார், இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணார். அது ஒன்று பண்ண போது இப்போ இன்ஸ்பயரான இளைஞர்கள்லாம் உள்ளே வந்து இவங்களுடைய அந்த அறக்கட்டளை மூலமாக அவங்க இன்னும் பல மரங்கள் நட்டு அந்த திட்டத்தை வந்து இன்னும் பெருசாக செஞ்சிட்ருக்குறாங்க. இதை வந்து சாதிப்பதற்கு வந்து வயதும் பாலினம், அதாவது ஆண் பால் பெண் பால்ங்கிறதெல்லாம் ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத மிக எளிமையாக ஒரு தனி மனுஷி ஒருத்தர் செஞ்சு காமிச்சிருக்காள். ஒரு அம்மா அவங்க வந்து 25 குழந்தை இல்லைங்கிறன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருந்திருந்தால் கூட அவங்க இவ்வளோ பெரிய உலக சேவை செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. அவங்க மூலமாக வர குழந்தைகள் இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் 300 மரக்கன்றுகளை முதுமை காலத்தில் முதற்கொண்டு அப்போ வரையும் அதை வந்து பராமரித்து அது கொண்டு போய் தண்ணி ஊற்றி எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் நெஞ்சில் உரம். அந்த உரம் மண்ணுக்கு வர வேண்டியதில்லை, மண்ணை மனசில் இருந்துச்சுன்னா போதும் அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுதான் அந்த தனி பெண்மணி, அந்த பெண்மணியோட இவங்களுக்கும் சொல்கிறேன், இவங்களுக்கும் மனித குலம் செய்ய வேண்டியது வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இவங்க மூலமாக இன்ஸ்பயர் ஆகிறோம், அதாவது இவங்க மூலமாக நம்ம வந்து உந்து சக்தியை எடுத்துக்கிறோங்கிறதே அது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம செயல்களில். சரி, இப்போ வந்து நம்ம இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் ஒரு தனி மனிதனை பற்றி நம்ம பேசுவோம்.

யாதவ் பயேங் அவரை பார்த்தோம். இவங்க இருவருமே தனி மனிதர்கள் தான். ஒரு தனி மனிதனாக இருந்து என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று இவங்க. இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ராமையா அப்படிங்கிற ஒரு தனிநபர், தனி மனிதன் அவரும். இவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு சாதனை மனிதர்னு சொல்லலாம். இப்போ இவங்க சொன்ன இருவருமே, இதுக்கு முன்னாடி நம்ம மேற்சொன்ன இருவருமே வித்தியாசமானவர்கள் தான். இவர் என்னென்னா, தெலுங்கானா மாநிலத்தில் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டதாக கூறப்படுறார் இவர். அந்த எண்ணிக்கையை நம்ம நினச்சி பார்க்கணும், 10 மில்லியனுக்கு மேலே மரங்கள் நட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு, அதாவது அந்த மாநிலத்து மக்களை கூட்டினோம்னா 3 பேத்துக்கு ஒரு மரம்னு இவர் கணக்கு வச்சு நட்டிருக்கார். 3 மனிதர்களுக்கு ஒரு மரமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 மனிதர்களுக்கு ஒரு மரம் அப்படிங்கிற கணக்கில் மரங்களை நட்டதாக சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய சேவையை தனி ஒருவராக நின்று செஞ்சு முடிச்சிருக்காரு. இவருக்கு வயசு 70 வயசு இவருக்கு. ஆரம்பத்தில் வந்து அனைவருக்கும் இவரை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் நினைப்பாங்க, நினச்சிருக்காங்க. இவரையும் அப்படி தான் நினச்சிருக்காங்க. எல்லா சாதனையாளர்களுக்கும் இது நடக்கும். இவருக்கு வந்து மனநலம் பாதிச்சிருச்சு. ஏன்னா அவங்க போட்ட டெம்ப்ளேட் படி ஒருத்தன் வாழலைன்னா அவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லிடுவாங்க. இது எல்லா மகா மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆரம்பத்தில் இவரையும் வந்து அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நினச்சிருக்காங்க. காரணம், சமூகத்திற்கு வந்து நம்மை வந்து ஒரு பயன் தரும் மனிதராக தான் நம்ம வைக்கணும். இவனால் இந்த வந்து, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய உணரக்கூடிய பயனை தரணும். இந்த மரம் நடுவதுங்கிறது வந்து அது பெரிய பயன், அதோடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ஸில் அதோடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரியாது பாருங்கள், அதனால என்ன காசு கிடைக்குது எனக்கு அப்படி தெரியாது. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு எந்த ஒரு இவருடைய செயலில் வந்து ஆரம்பத்தில் எந்த சமுதாய இந்த சமூகத்துக்கு வந்து நன்மை எதுவும் இல்லை, அதை எதுவும் பார்க்குற மாதிரி இல்லைங்கிறனால இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க. வேறு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பார்க்கப்படுவது ஒன்றும் இல்லாமல் அது ஒன்றும் புதுசு இல்லை. சொன்னது போல் எல்லா மகா மனிதர்களுக்கும் அது மாதிரி ஆயிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மரக்கன்றுகளும் விதைகளையும் நிரப்பப்பட்ட தனது சைக்கிளில் அதை எடுத்துக்கிட்டு மர நடுகை அப்படின்னு அந்த இது ஒரு இது வச்சுருப்பாங்க. அது தொடர்பான ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் வந்து பதாகைகளாக வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, மைல் கணக்கில் சைக்கிளில் ஓட்டிகிட்டு போய் தினம் போய் ஒரு இடத்துல வந்து மரத்தை நட்டுட்டு வர்றது. தரிசாக கிடக்கும் இல்லைங்களா, அந்த தரிசு நிலத்துலலாம் போய் இவர் அந்த மரக்கன்றுகளையும் கொண்டு போயிட்டு கன்றுகளையும் விதைகளையும் நட்டுட்டு இந்த மனிதர் வந்து திரும்பி வந்துடுறார். இது வந்து நிறைய பேர்த்த பார்க்கும்போது இவர் வந்து தொந்தரவு பண்ணுவோம்ல, இவங்க புரிஞ்சுக்க முடியல, மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியலங்கும் போது இவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுருக்கு நினைக்கிறேன். இப்படியே தினமான பதாகைகள்லாம் தூக்கிக்கிட்டு, அதாவது மரக்கன்றுகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகன்ஸ் அந்த போர்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, கன்றுகளையும் விதைகளையும் வாங்குதல் மற்றும் இதற்கான செலவு எல்லாமே வந்து தனது இவருடைய 3 ஏக்கர் காணி இருக்குது இவருக்கு, அதை விற்று இவர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு திருமண வீட்டுக்கும் விசேஷங்களுக்கும் இவர் என்ன பண்ணுறாரு, மறக்காம அங்கே போய் நின்று மறக்கன்ற பரிசு கொடுக்குறது. பரிசு அவர் அதை மட்டும் தான் கொடுக்குறாரு, ஒரு சின்ன செடியாக கொடுத்துட்டு வருவாங்க, நம்ம அது தொட்டில் வச்சோம்னா வளர்க்கலாம். இது ஒரு பெரிய பரிசு தானே. இவர் அந்த மாதிரி அதே எண்ணத்தோடு இவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போனாலும் கொண்டு போய் வந்து அதாவது திருமண விழா இது வேறு ஏதாவது விசேஷங்களுக்கு போனால் மரக்கன்று வந்து பரிசு வழங்கிட்டு வர்றது. இவர் இன்னொன்று, மரக்கன்றுகளை வந்து பரிசு வழங்கிட்டு, நான் நட்ட ஒவ்வொரு மரமும் வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வளர ஆரம்பித்ததை உறுதிப்படுத்திக்கிற வரையும் அவர் வந்து ஓய மாட்டார். அங்கே போய் பார்க்கறது, தண்ணி ஊற்றுறது, அதற்கான உரம் போடுறதுன்னு இப்படியே போய் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மர நடுகை தொடர்பான பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இவர் வந்து அதில் தன்னை ரொம்ப முற்றாக ஈடுபடுத்திக்கிறார். இதில் வந்து இதில் தான் அந்த மர அந்த பதாகைகள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவருடைய இணையத்தில் இவருடைய இதை தேடும் போதே, மரங்களை காப்பாற்றுங்கள் அது உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதாகையை செஞ்சு ஒரு பச்சை நிறத்தில் வந்து அதை ஒரு இது மாதிரி தாரக மந்திரம் மாதிரி அதை சொல்லிகிட்டே இருக்கிறார். அதை சுற்றி அந்த பச்சை இதில் எழுதி வச்சுக்கிட்டு கழுத்தை சுற்றி சால்வை போல் அதை போத்திக்கிறார். தலையை சுற்றி அது ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கிற ஒரு முகம் அதில் பார்க்க, அதை சுற்றி அந்த ஒரு போர்டு அதில் வந்து மரங்களை காப்பாற்றுங்கள் அது உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத அவரோட மொழியில் எழுதி அதை வந்து சுற்றி வச்சுக்கிட்டு கழுத்தை சுற்றி மாட்டிக்கிட்டே அவர் வந்து எல்லா இடத்துலையும் சவாரி பண்ணுறது. இப்படியே அவர் எல்லோரும் பார்ப்பாங்கள்ல, அதன் மூலமாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த மனிதர்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் அவர் படிச்சிருக்காரு. அதற்கு மேலே வந்து அகாடமி ஆஃப் யூனிவர்சிட்டி பேஸ் அப்படிங்கிற கௌரவ டாக்டர் பட்டம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. படித்தது 10ஆம் வகுப்பு வரையும். ஆனால் இந்த மேதைக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேஸ், அகாடமி ஆஃப் யூனிவர்சல் பேஸ் அப்படிங்கிற கல்லூரி வந்து அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி, திரும்பவும் சொல்கிறேன், அந்த நிறுவனம் கௌரவப்பட்டுக்குச்சு. எப்படி அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்து இந்திய அரசு கௌரவப்பட்டுச்சோ அதுபோல் இந்திய அரசும் வந்து இவருக்கு வந்து இவரோட சேவையை

2016 வந்து இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுத்தாங்க. திரும்பவும் கொடுத்து இந்திய அரசு தங்களை தாங்களே கௌரவித்துக் கொண்டது. இப்போது எனது கடமை இன்னும் அதிகரித்து உள்ளது அப்படின்னு இந்த 70 வயசுலையும் இப்பவும் அவர் வந்து இந்த விருதுகள்லாம் எதுவுமே வந்து தன்னை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த விருதுகளுக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி இறுதி மூச்சு வரையும் போராடுவேன்னு சொல்லி 70 வயசுலையும் இந்த ஆளுமை, இந்த மனிதன், இந்த மகத்தான மனிதன் வந்து தொடர்ந்து மரங்களை நட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதன், ஒரு என்ன சொல்றது, எளிய மனிதன் அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, அந்த எளிய மனிதர்கள் செய்யக்கூடிய சாதனைகள்ங்கிறது, அதை என்ன குறிப்பாக இந்த மூணுமே நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லணும்னு விரும்பினது காரணம், மூணுமே வந்து மரம் நடுவது பற்றி. அந்த மரம் நடுவதோடைய அதோடைய விளைவுகள், பின் விளைவுகள்னு சொல்லணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதை வந்து கணக்கிடவே முடியாது. அதோடைய மகத்தான பங்கீடு, அதோடைய பங்களிப்பு, திருப்பி அது நம்மளுக்கு தரும், இந்த உலகத்துக்கு திருப்பி தர்றதுங்கிறது, அதனால் பயன்பெற போவர்கள் வந்து மனிதர்கள் இல்லை, இந்த உலக உயிர்களே பயன்பெறப்போகுது. அதனால தான் இந்த மூணு பேரை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி மூன்று மகத்தான நாயகர்களை பற்றி பார்த்தோம். நாயகர்கள்னு சொன்னால் இவங்களை தான், இந்த மாதிரியான மனிதர்களை தான் நாயகர்கள்னு சொல்லி நம்ம இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தணும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு திரையில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து அவங்க மேலே அபிமானம் வச்சுக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அது வந்து வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயம். அவங்களுக்கு இது போன்ற நாயகர்களை நம்ம வந்து வழிகாட்டு அடையாளப்படுத்தி காமிக்கணும். ஒரு மூட்டை தூக்குறவனுக்கு 20 ரூபா சம்பளம், மூட்டை தூக்குற மாதிரி நடிக்கிறவனுக்கு 20 கோடி ரூபா சம்பளம்னா எங்கேயோ பெரிய தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ உண்மையான உழைப்பாளிகளை, உண்மையான சமூக சேவகர்களை நம்ம வந்து அடையாளப்படுத்தணும். அது இல்லாத போது வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஆதர்ச பிம்பமாக இருக்க வேண்டிய ஒரு வெற்றிடத்தை ஏதோ ஒரு கதாநாயகன், திரையில் வரக்கூடிய கதாநாயகன் நிரப்ப தான் செய்வாங்க. அப்போ அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளில் இது ஏதோ ஒரு வகையில் மூன்றே மூன்று பேர் தான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி 1000 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க தனி மனிதன், எளிய மனிதர்கள் இல்லையா, அவங்கள பற்றின தகவல் கூட அதிகமாக வெளியே வராது. அவங்கள அடையாளப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை கொடுத்தேன். பேடன் பவல் அப்படிங்கிறவர் சொன்னார், இந்த உலகை நீ காணும்போது இருந்ததை விட ஓரளவேனும் மேம்படுத்தி விட்டு செல் அப்படின்னு சாரணியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேடன் பவல் அவர் சொன்னார். காந்தி சொன்னது போல் இந்த உலகை நீ நினைக்க, அதாவது இந்த உலகம் நீ நினைப்பது போல் இல்லை, பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நீ நினச்சனா அந்த மாற்றம் உன்னிடத்திலிருந்து தான் வரணும்னு சொன்னார். இந்த உலகம் நான் நினச்சதா மாதிரி இல்லை, இதுக்கு நிறையா சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா யூ ஷுட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் திஸ் வேர்ல்டுன்னு காந்தி சொன்னார். நீ தான் அந்த மாற்றமாக இருக்கணும். இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறியோ அதை நீயே ஆரம்பி அப்படிங்கிற மாதிரியான பொருளில், இந்த உலகை நம்ம பார்த்ததை விட இன்னும் கொஞ்சமாவது ஓரளவேனும் மேம்படுத்தி வச்சுட்டு போகணும். ஏன்னா சு வெங்கடேசன் ஐயா ஒரு பேச்சில் சொல்கிறாரு, இந்த உலகு என்பது நம்ம தாத்தாவோட சொத்து கிடையாது. நம்மக்கிட்ட வந்ததுக்கு, தாத்தா கிட்டேருந்து அப்பாவுக்கு, அப்பாட்டிருந்து நம்மக்கிட்ட வந்திருக்கே, தாத்தாவோட சொத்து கிடையாது. நம்ம பேர பசங்களுக்கு நம்ம பட்டிருக்கிற கடன், அந்த கடனை சுத்தமாக பேரப்புள்ள வர்றதுக்குள்ளே அழித்து காலி பண்ணுறது ரொம்ப அயோக்கியமாக தரணும் இல்லையா. அதை அவங்கள்ட்ட முறையாக கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தாத்தாவோட சொத்து, இந்த பூமி, இந்த இயற்கை வளம் அப்படிங்கிறது தாத்தாவோட சொத்து கிடையாது, நம்ம பேர பசங்களுக்கு நம்ம பட்டிருக்கிற கடன். அதை இந்த உலக நம்ம பார்த்ததை விட ஓரளவேனும் மேம்படுத்தி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த சாரணியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேடன் பவல் அவர்களுடைய வாக்கோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். இது மாதிரி எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம், அவங்களோட சக்தி மகத்தானது. இன்னும் கூட தாமதமாகலை. நம்மளுக்குள்ளேயும் அதே நான் சொன்னது போல் அந்த ஒரு தருணம், அந்த ஒரே ஒரு நிகழ்வு, அது வந்து ஒரு சாதாரண மனிதனை மகத்தான மனிதனாக மாற்றும். அந்த சொல், அந்த அழைப்பு, அந்த அழைப்புக்கு நம்ம செவிசாய்க்கணும். நம்மளும் ஒரு சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கு நீங்களும் இந்த பட்டியலில் வரக்கூடிய சாதனையாளர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான சாதனையாளர்கள் எப்படி ஒரு விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்களோ அதே போல் எளிய மனிதர்களாக நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை, எளிய மனிதர்களாகவே வாழ்ந்துட்டுருப்போம். நம்மளால் ஆன உதவியை, நம்மளால் ஆன நன்மையை இந்த உலகத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னும் ஒரு பண்பலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.